தினித்தி ஷாலோ ஹாயுங்க நாங்கை கபங்மா சால் பாலை ஜாகித்துங்கோ அவனை பேசிங் டெங்கு காஸ்மூங்